கொதியும் நம்ப. நொண்டு நீனாக்க உலவுவாதிமா. Boni wa ikanga Tani wa ntani rose Pumana feyu wa kayole Felisa sika dhuzi Pumana mwiki